தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: என்ன அக்கிரம இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா?
1: ஆமா.
0: என்னையா ஆத்தா இப்படி தின்றா?
2: ஐயையே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க.
3: எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற, ஆத்தாக்கு வேர்க்குது, விசிறா.
0: வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா வைக்கிறேன். பாப்பா குழந்தசாமி, என்ன விஷயம்?
4: என் குழந்தைக்கு முடிய இறக்கி காது குத்துணுங்க.
0: அவ்வளவுதானே, முடிய வழிய இறக்கிக்க, காது ஆத்தாவுக்கே குத்திடுறேன்.
5: எனக்கு காது குத்துறதா? என்ன சொல்றான் இவன்?
2: இதானே இந்த கோயில் சம்பிரதாயம்.
5: என்ன
2: உங்களுக்கு குத்தனா அம்மனுக்கே குத்தன
5: மாதிரி? அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறதா நகைக்கடைக்கு போடா.
0: நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. ஆத்தாவுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகைய மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மட்டும் அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம்.
5: தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா.
0: ஆத்தா அங்க பாருங்க, முண்டா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்ச் பண்ணிட்டு போட்டுமே.
5: லஞ்சு பண்ணும் போது வந்து பஞ்ச் பண்றேங்கிறாங்களடா. தர்மதத்தா தர்மகர்த்தா, தியாவதிய காதை காப்பாத்தி விடப்பா.
0: இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கிற வரைக்கும் போயிடுச்சு, விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போகும்.
6: அத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விடமாட்டா. அத்தா குத்தாம விடவே.
5: தர்மகர்த்தா தர்மகர்த்தா, காது குத்த தம் தூண்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு. இவனு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி குச்சியோட அலையறப்பா.
0: பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க?
5: அது வேறையா? நான் எஸ்கே
0: ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்னு பிரயோஜனம் இல்ல. உங்களா வந்து குத்து மதிப்பா குத்துங்களா?

0: ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசுமைய கிட்டியே கட்டிட்டியா?
1: பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஒட்டுற கடை இருக்கா?
2: இருக்கு.
1: இதுக்கு
0: அட பாவி, பஞ்சர் ஒட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன, லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டார்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா?
1: ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போட. இந்த கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம்.
0: என்ன விழா?
1: பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா.
3: தீ மிதிக்க போறா?

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி கவுத்துட்டே?
1: அடா பாவி, கிளார் அடிக்குதுடா ஹெட்லைட்ல இருந்து, நீயா கவுத்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியடா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆதாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மர வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற.
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான். ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

0: ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை.
1: ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு.
0: இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு.
1: ஏ எப்படி?
2: உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா?
3: என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண?
2: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேனே.
1: என்ன?
2: காதலிக்கிறதும் சண்டை போடுறதும்.
1: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேனே.
2: என்னது?
1: காதலிப்பது, அழுவது.
2: ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா? இருக்க
1: கூச்சுக்கிட்டீங்களே. உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.

0: சும்மா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கந்த வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்கிதா?
1: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பனா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்கா பூடு மாட்டி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

0: Hi.
1: சுப்பு, நான் ஓகே சொன்னா நீ ஓகே சொல்லு. ஓகே,
2: ரொம்ப லேட்டா அடிச்சா?
3: இல்லைங்க, வந்து ஒன் ஹவர் தான் ஆச்சு.
2: ஓகே. ஹாய் சுத்தி, what's your name?
1: பூஜா.
4: Excuse me, மீட்டே கேடுனோ?
2: என்ன சாப்பிடலாம்?
3: என்ன சாப்பிட்றா இவ? நல்லா இருக்கும் போல இருக்கேன்.
2: We'll have cold coffee?
3: ஓகேங்க.
2: Two cold coffee.
4: Okay ma'am, anything
1: one
4: else?
1: One vanilla ice cream.
2: Vanilla is boring. We'll have strawberry. Two cold coffee and one strawberry ice cream. Okay?
4: Okay.
2: Make it fast. Huh?
4: Sure ma'am.
3: இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே.
2: மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது ரெண்டு பேரை தான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் தினேஷன் ஒரு பையன். ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் ப்ளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தான்னா நேரம் போறதே தெரியாது. நிறைய சுத்திருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, ஸோ ஜென்யூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க?
3: நம்மளுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லைங்க.
2: சும்மா சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க.
3: சீரியஸா தாங்க?
2: உண்மையை சொல்லுங்க.
3: ஆக்சுவலா என் லைஃப்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க. நினைச்சேன்
2: ஏதோ
3: ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ.
1: அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
3: என்ன?
1: 1, லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டல.
3: ஆமால.
1: 2, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அவளை விட்டை கூல் காஃபி அப்படி நான் ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தான கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்றா.
3: என்ன பொண்ணுங்க மனசு?

0: அண்ணே.
1: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொலைச்சிட்டு இருக்கேன்.
0: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே.
1: என்னடா
0: இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது?
1: அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
0: இதுல எப்படி ஏறியே போங்கண்ண, என்ன அதுக்கு உடைஞ்சு விட்டீங்க?
2: ஏங்க, இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க?
0: இதுதான்.
1: அது நான் தாங்க.
2: நான் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் மேக்ஸ் லைட் வேணும்.
1: கூட வச்சிருக்கிறதுல லைட் குடுக்கறதில்ல. போமா.

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: 10 ரூபா
0: அச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கையா இருந்தா உண்டியல போடு, என்கிட்டயே குடுக்கறேன்.
1: அம்மா டிப்ஸா வச்சுக்க.
0: நீ கெதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒன்னும் புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளுக்கு கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அவ வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்க நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப 3:00 நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க. 10.
0: உன் பேர் என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு?
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சமணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானுங்களேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா
1: கற்பூரத்தை
0: கோயில உட்காந்து லவ் பண்ண, அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

0: மச்சான் இங்க வாங்கல.
1: என்ன மாப்பிள்ள
0: கொஞ்சம் கடையை பாத்துங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு
1: போயிட்டு வாங்க. அடையங்கப்பா தங்கச்சி மாப்பிள கடையை நல்லா தாயா வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்ட வேண்டியதான்.
2: கடைக்கு புதுசா
1: பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன்.
1: முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? நீ முதல்ல கடல கேட்ட?
2: ஆமா.
1: அப்புறம் என்ன?
2: இல்ல நல்ல நல்லெண்ணான்னு கேட்டியா? சுத்தமான
1: அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லெண்ணாப்பா?
2: அப்ப ஊத்து, இது கடல
1: தானே? ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க. இனிமே பழைய கடையா?

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கி பிடிச்சு ஆட்டிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல் மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்ல சொல்ல பார்த்தது இல்ல?
1: சத்தியமா பார்த்தது இல்ல.
0: மணியை வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க. நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்கள தான் டைரக்டரா போடணும் நினைச்சேன். அதான் திட்றீங்களே.
0: யார் திட்டினா? யார் திட்டீங்க பேபி? மணி அடிச்சிட்டு இருந்தா நீ எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். கரெக்ட் கரெக்ட்ல குடுக்குறேன். பிரமாதமா அடிக்கிறேன். ஆனா அப்புறமா அடிச்சுக்கிறீங்க. போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிக்குமா? போமா போமா போமா போமா.
2: ஏன் அடிச்ச?
3: ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சயா?
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சுல சார்.
0: ஏன் நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும் ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் குலையுருமா இருக்கு. நீ அதை ஒரே அடியா கொண்டு
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: அடுத்த படமா
2: நல்லா ஓடுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: அடுத்த படத்தையும் பாக்குறதுப்பா.

0: அதாவது ரொம்ப நேரமா நீங்க வாய தவிர திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க. வாய மூடுங்க, பேசுங்க. இல்ல பேசுறதுக்காக வாய திறக்கலாம்.
1: டாக்டர், ஒரே இல்லூஷனா இருக்கு.
0: இல்லூஷனா?
1: இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல.
0: புரியலையே.
1: அதாவது இந்த போன் இருக்கா?
0: இருக்க
1: இருக்க. இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு.
0: ஓ, அப்ப இருக்கு.
1: இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு.
0: அது நோக்கியா இப்ப நிறைய மார்க்கெட்ல மாடல் விட்டுருக்காளோ இல்லையோ?
1: நான் மாடல் பத்தி சொல்ல, மனுஷல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
0: புரியலையே.
1: புரியலையா? புரியும்படியா சொல்லுமா?
0: புரியும்படி சொன்னாதான் புரியும்.
1: ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதாவது டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நானும் ஒரு தர காதல் வாய்ப்பட்டேன்.
0: அது ஒண்ணும் தப்பில்லையே.
1: பேர் மது.
0: அது ஒரு பிரச்சனை, மாத்திட்டு பேர.
1: அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப
0: கொஞ்சம் விட்டுடு, மூச்சடைக்க போறது.
1: இல்ல அவ்வளவு நெருக்கம்
0: சொல்றேன்.
1: அதீத அன்பே எங்களுக்கு பிரச்சனையா பிரிஞ்சிட்டோம். அவட்ட சொன்னேன், இந்த பார் மது, அதாவது அப்படி எப்படி, அதாவது அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம். அவ அப்படி எப்படி நடந்துட்டா, இப்படி இப்படி நடந்துட்டா, தப்பு இல்லையா?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு?
1: மாங்கு மாங்கு லவ் பண்றேன்ல, மாங்கு மாங்கு லவ் பண்ணும் போது லவ் பண்றேன். அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்க, இப்படி இப்படி நடந்துக்க அப்படின்னு சொன்ன பேச்சு எல்லாம் கேட்டு வாழ்ந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது?
0: டப்பா, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. அப்படி எப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கா, இப்படி இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்புறம் இப்படி இருக்க மாட்டா, இப்படிதான் இருப்போம்.
1: இப்படி இருந்தா எப்படி?
0: இப்படி இருந்தா பம்னாடிகளுக்கு நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது. நீ என்ன சொன்ன? யூ மீன் தி வேர்ல்ட் மீன் சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீ தான் சொன்னியா? அப்படி எப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, அப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, எப்படி?
0: ஏய் டப்பா, நீ ரெண்டு பெரிய அப்படி ரெண்டு சின்ன அப்படி பேசிருக்க. ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பெரிய அப்படிக்கு வா. ஃபர்ஸ்ட் அப்படி
1: அப்படி இருக்குல்ல,
0: அதென்ன
1: ரெஸ்டாரண்ட்.
0: ஓகே, இதென்ன செகண்ட் அப்படி?
1: எனக்கு தெரியாம போன்ல பேசுறேன்.
0: வாட் அபௌட் தி சின்ன அப்படி? சின்ன அப்படி
1: சாஸ் துடைக்க விட்டது.
0: நெக்ஸ்ட் அப்படி
1: என்ன விட்டு போயிட்டது?
0: ஐயோ மடையா மடையா, முதல்ல நீ இதெல்லாம் தெளிவா இப்படித்தான் இருக்கணும், அப்படி எப்படி இருந்திருப்பா? திடீர்னு பாதியில வந்து இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருப்பா, அப்படி எல்லாம் இருக்க முடியாது.
1: ஓ, முதல்ல சொல்லிருந்தா அப்படி எப்படி இருந்திருப்பியா?
0: அப்படி எப்படி இருந்திருப்பா?
1: என்ன
0: இங்க நிக்கணுமா
1: மது? இனிமே இப்படி இப்படி நடந்துக்க, அப்படி இப்படி நடந்துக்கன்னு முதல்ல சொல்லிட்டா, அப்படி இப்படி நடந்துக்குவியா?
0: கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ, ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெளிவா இருக்க.
1: தேங்க்யூ, ஐம் சாரி.
0: போடா பாவி.
1: டாக்டர், இப்ப புரிஞ்சுதா என் பிரச்சனை?
0: ஐயோ, ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல இருந்தே அப்படி எப்படி பேசிட்டு இருக்கோமா தெரியும், இப்படி இப்படி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்றா நீ?
1: நான் அப்படிப்பட்ட ஆள்னா இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்ன இருக்கு இல்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு.
0: ஐயோ, அதுக்கு தீர்வு இங்க கிடைக்காது. ஏதாவது ஆம்பளை டாக்டர் பாரு.
1: டாக்டர்,
0: அங்கேயும் அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே அப்படியே திரும்பாத. அப்படியே போயிடு, அப்படியே போயிடு, அப்படியே போயிடு, அப்படியே போயிடு. ஐயோ.

சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது.

0: ஜெகன் மோகனி படத்தை பயத்தோட பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்ப பாத்துட்டு சம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னால் தானே நேத்து
1: உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: மச்சி எம்டி வர
0: என்ன விலகி தெரியாம பூதம் வருது. முடி ஓட்டன முள்ள மன்றி இது பதில் சொல்லு. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா?
3: சார் கண்டிப்பா.

0: ஒன்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிரும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரையை வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டா அந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுறது?
1: அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பு இல்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே.

0: ஆமாப்பா.
1: பேசாம இரு, கேடுறா தெரியுமா இரு.
0: ஏப்பா ஐயோ, பணத்தோடு தனியா கொடுத்துட்டு போயிட்டானே, நேரம் பார்த்து பழி வாங்குறானயா. கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு போலீஸ் அனுப்புது, ஒருத்தர் கொடுத்தர் ஒத்தாச்சா இருக்கிறதா அனுப்புது. ஐயோ என்ன நம்மளாம் கிடந்து கத்துவே. எங்க அப்பனே ஐயனாரே, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா.
2: என்னடா
0: சொல்ற,
3: செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன்.
0: அதுவா நீ?

தினக்கினது.

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய், மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

செல்வத்தும் காணாது செல்விதை துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: பெண்கள் நொறுத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி

0: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

நடுலோகம் முன்னால அடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணால

கணத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டுக்கோட்ட பக்கத்தில் கொட்ட பாக்கு வைக்கிறவே. பட்டணத்தில் வந்த பின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான். மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மக

ஒரு கிளாஸ் புன்னகையில் நட கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே ஆறு கிளாஸ் புன்னகையில் நட கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே.

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாபா.
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீர சூர
1: அடிக்கடுவா.
0: நம்ம

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க
1: யாரடா போடுறீங்க?

0: இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பார்ட்டியா இருக்கிற?
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டின தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
0: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்பா. வாரத்துக்கு 80 ரூபா ஆகும், மீட்டருக்கு மேல 10 ரூபா கூடு.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் கியூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்கிச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். கமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்ப்பா.
1: அதை எதுக்கு இழுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தல எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கரும சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
2: போகுது.
0: இன்டர்வியூ
2: போச்சே.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்ட்?

0: கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
1: அழுது யாரு?
2: அழுது அவர் இல்லன்னா
1: ஏன்டா அழுகுற?
2: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலுதா.
1: ஏய் அழாம பேசுற.
3: ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான்
1: ஏன்
3: அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல?
1: சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா, அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்.
3: ஏப்பா, காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும் செண்டிமெண்ட கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும். இவன் அவன் வீட்டு கூட்டி போய் அவன் தாய பாக்க விட்டுவிட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம்.
1: இப்பவே லேட்டு, 11 மணிக்குள்ள இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும்.
3: ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
1: நான் என்ன
3: சொல்றேன்? பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்து விடு.
1: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: ஏட்டையா, நான் சொல்றது போடாடி.
3: டேய், ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா?
2: போயிட்டு
3: கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேயா?
1: கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவனை
3: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறல்ல, அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. ஐயோ, இவ வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான்.
1: அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு, வயிற்றுக்கு சொல்றதானே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா வேற சொல்ல என்ன நம்ம பேசுவே? பேசுறான், ஏதாவது பேசுறான். என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு புலி பிடிக்கிற? உங்ககிட்ட
3: என்னடா பேச்சு?
1: இன்ஸ்பெக்டர்
3: போய் எவ்வளவு என்ன நம்புப்பா?

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: இட்லி வேணுமா?
1: அங்கேயுமா சட்னி சாம்பார் காசு மாதிரி
0: காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் ரெண்டு இட்லி தான் கொடுத்தேன், அதுலயும் உன் நாய்க்கு வச்சிட்டியே, நீ தான் என் மனுஷன், சாப்பிடியா? ஏயா, நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற, என்னாச்சு? ஐயோ, சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி, வாயா.
2: பூங்காத்து திரும்பு,
0: வாயா.
2: ஏம்பா
0: சும்மா வாயா,
2: விரும்புமா
0: உக்காரியா? ஆக

0: ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டதான் புண்ணாரும், எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா
1: இதுக்கு போத்து விதுக்கு யாது இதுக்கா, யாது இதுக்கா?
0: அடப்பாவுமே, டிவியில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா?
2: அதுக்கு இதுக்கு பயமாவது நெஞ்சு குழு குழு எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாத போவோம் பொழப்பாது.
0: சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன்.
1: ஆயிரம் போல.

அலைகடல்

0: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது, தங்கம்னு நினைச்சு குனிஞ்சேன், அது ஜரிய பேப்பர், இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டு.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன், ஓபிக்கு உடனடியா வா.
1: டாக்டர் மருந்து
0: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா, அப்படியே கதவு நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குரோர்பதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ரூபீஸ் குனியாதே, நானே எடுத்துக்கிறேன், நீ போ.

போச்சு.

0: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூடதான் இந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யாரு உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா. அந்த சேட்டா உங்க அப்பா?
1: ஆமா.
0: பொண்ணு நீ முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்க, சேட்டி ஏன் லேட்டா வராரு?
1: அவரால இப்ப எல்லாம் முன்ன மாதிரி ஓட முடியறது இல்ல.
0: கால ஆணியா?
1: இல்ல, அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆட்டோக்காரு ஒரு ஒத்த வாத்துல திட்டாரு. அதுல இருந்து இப்படித்தான்.
0: அப்ப நான் கிளம்பிக்கிறேன்.
1: இருங்க, எங்க அப்பாவ மீட் பண்ணிட்டு போங்க.
0: உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த ஒத்த வார்த்தையில திட்டினா ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான்.
1: ஐயோ, நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம் எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆலய காணோம் உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட பாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சரிசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: வாங்க
0: புத்தூருக்கு போலாம்.
4: போலீஸ்!

0: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான், அதனாலதான் அவரை காப்பாத்த முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
1: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
0: ஒட்டகத்தை புடிச்சாது உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
1: டாக்டர்?
0: நான் ஒன்னும் இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரை நாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு
2: வந்தேன்.
3: டாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மா வந்திருக்கேன், உங்களுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இதுக்கு ஹிந்தில என்ன? புரிஞ்சிக்க முடியல. நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம், அதனால நீங்க போய் சேரு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
4: வச்சிருக்கேன்.
3: பாவி செஜி, அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு. ஐயா, எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தான். ஐயா, பாக்குறவங்க என்னமோ நானே உன்னை கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோ காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா நீ நல்லா இருப்பியா?
5: டாக்டர்,
3: நான் இவரை கொல்லல,
4: நானும் சாகல டாக்டர். எல்லாம் பாரெல்லாம் குறைஞ்ச போல,
0: ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும் நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சிட்டானே.
6: என்ன ட்ரீட்மெண்ட் காப்பாத்தினே?
3: குமாங்குதோபதி.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கம்பெயின் தான் தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: சுனா பானா நாக்கு நம நம நம நம நம அரிக்கியதா? ஒரே ஒரு குவார்டர் மணி செக்கிச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி புண்டாதி கடியில போனா எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காமே ஒரு மணி
1: செக்கிறீங்க.
0: காதலிச்சேன்
2: சாதிங்கிற கொடுமை நம்ம காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் அவசரம் எடுக்க
0: மாட்டேன். சாந்தி
2: சூனா பணங்க வரா
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு
2: இருக்க?
0: பின்னால
2: என்னது?
0: ஒண்ணு
2: என்னது?
0: ஒண்ணு என்னன்னு கேட்கல.
2: அப்படி
0: என்னடாது?
2: பிராந்தி
0: பிராந்தியா அரைஞ்சனா? பிராந்திய கொண்டு பின்னால வச்சுக்கிட்டு டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் பாடுறா
2: அண்ணா, அதுல விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷம்
2: விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷம் இதுல?
2: ஆமாண்ணா,
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். பிறந்து வளர்ந்து மீனாங்க ஆறு மாத்த பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்தப்பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படி கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன வேணா அதுல விஷம்
0: கலந்துருக்கண்ணா. இடையில பேசப்படாது விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும். அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத சரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்.
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா? அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க முடிச்சுலாம் கடை கடை கடை கடை கடை கடை கடை கடை கடை கடை வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா.
2: விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம் உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சோம்னா அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் பூச்சி மருந்து பிராந்தியில இருந்து குடிக்கலாம் இருந்தேன். அதை வந்து அநியாயமா
0: எடுத்துட்டீங்களேன்னு. உண்மையில விஷமா?
2: ஆமாண்ணா.
0: முதலே சொல்ல வேண்டியதா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க நாயே.
2: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சு என்னைய திட்டுறீங்க. இது நல்லா இல்லண்ணா.
3: என்
0: காதலியா?
2: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறன. அதை வாங்கி நீங்க
0: குடிச்சிட்டீங்கண்ணே. காப்பாத்துறா என்ன?
2: சாந்தி இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டாடாய் ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடலாம் சார்.
2: ஊரே திரண்டு அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேங்க. டே காப்பாத்தா தாங்கடா எரியுதுடா.
2: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: எங்க இங்க நின்னு ஓடி பிடிப்போம்.
2: வெள்ளாட்ட காணுமா? வெள்ளிக்க வேணுமா?
0: என்னன்னு
2: சொல்லி

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாணிக்கோவின் சாரத்தில் மயங்கித் திரிவோம்.

0: படிச்சே போங்க தப்பையில இறங்கி வாடா.
1: வாங்க நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. வாங்கம்மா வாங்க உள்ள போங்க.
2: நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது. ஊர் உலகத்துல சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சு. யாரு
3: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற விசேஷ தனிக்கு ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கறதே மறந்துருவியா?
2: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
0: வேலைக்காரன் தானோ
2: இருறா? வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டி ஏண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாமஞ்சனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா போய் வேலையை பாருக்கடா.

அந்த சூடுக்கு நான் வந்தாரு ஜோதிக்கு நான் இப்போது ஜோடு அந்த சூடுக்கு நான் வந்தாரு.

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றது.
2: நிறுத்துறா, ஆஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரெஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு பின்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா?
2: ஆஃப் அன் அவர்ல கொடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்ட பொழந்துரும். போயா,
3: கல்யாணம் ஆகட்டும். வேண்டியா சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும்
3: முருகா. ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
4: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
3: அவ வேலுவோட மேட்னிஷோ சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சரு, ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறேன் இல்லையா?
4: தற்பெயிலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பிறப்புக்கு சாதி ரெண்டு, ஒண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
5: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.

0: மார்க்கமாவும்
1: பேசாம மௌன விரதமா?
2: அது வந்து
1: மௌன விரதம். இன்னைக்கு புற பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
0: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. உனக்கு என்ன பாத்துருவோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்கான், அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறே. ஏன்
1: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
0: எல்லா வகை மீன் இருக்கு.
1: ஒரு கிலோ விண்மீன் கொடு.
0: ஏன் டயம்
1: என்ன? உன் டைம் மணி என்னாச்சு?
0: வாட்சிய கட்டலப்பா.
1: வாட்ச் இல்லனா என்ன? மீனை பார்த்து மணி சொல்லு.
0: மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்?
1: வாட்ச பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்?
0: அதுல முள்ளு இருக்கு.
1: இதுலயே முள்ளு இருக்குல்ல?
0: ஐயோ,
1: இதுல என்ன எழுதி வச்சிருக்க?
0: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த இங்கு? அப்புறம் எதுக்கு அது?
0: அழிச்சிடவா?
1: அழி
0: அழிச்சு தொலைற. அழிச்சாச்சுப்பா.
1: என்னது இது?
0: போர்டு.
1: வெறும் போர்டு வச்சுட்டு என்ன
0: பண்ணுவேன்? உள்ளதுக்கு
1: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
0: கடையும் காலி பண்ணிடுறேன்.
1: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
0: அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதத்திடுற.
1: இந்த ஐசோஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே?
0: மகா தப்பு.
1: அத வாயில சொன்னா பத்தாது.
0: என்ன பண்ணணும்?
1: கை எடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ண போடு. போடுறா அந்த முண்டை கண்ணை மூடு.

Mario Marín.

0: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரதில்ல, பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரதில்ல, பக்கத்துல இருக்கிட்ட நையு நையின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சு, அவரே ஊதி ஊதினா எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ் பேனா, நல்லா எழுதும்.
0: தேங்க் யூ,
2: வெல்கம்.
1: பேனாங்க,
0: பேனாவா? ஓ, அது வேற ஒரு ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுனே, தூர போட்டு.
1: தூர போட்டிங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்கெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும்.
2: புது
1: பேனாவா? என்னங்க நீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கே ரீஃபில் வேணும்.
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா பாப்பா, இதோ உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: சரி, கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணும். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு.
2: தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா, ஜோசியரே அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்?
3: நான் தானுங்க.
0: கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்?
4: நான் தானுங்க.
0: ஊசி எடுத்து கையில வச்சுக்க.
4: சரிங்க.
0: Come on, follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா.
4: மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க.
0: ஐயோ, ஒட்ட அப்படிங்க, வந்து காது குத்துறா.
4: புடிங்க, அசிக்காம அப்படியே புடிங்க.
0: என்ன ஊசி இது? பச்சை குழந்தைய மாப்பிள்ள, என் மாப்பிள்ள உயர்த்திட்டு மாதிரி ஊசி ஆடுறான்.
2: ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ,
0: இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தா கடிச்சு
5: குத்துறேன்?

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது கேக்குறானே
1: சார்.
0: வாங்க வாங்கினா.
1: எஸ் சார். சாரி சார்.
0: வாசல் எது கோலம் போட்ட?
1: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதான், அதனால்தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா? யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் பண்ண வேலையாது. இனி யாரா இருந்தாலும் உங்க சென்டிமெண்ட்ல வீட்டோட வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் வச்சுக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்ட்? இனி முறவாசல் பண்றதெல்லாம் விட்டு போய் கிளீன் பண்ணு.
2: என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கடையை பிடிச்சிட்டு சோகமா வர்ற சார், ரொம்ப திட்டாரோ?
1: ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டார் சார், பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமையா இருக்கலாம்ல, அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணார் சார்.
2: அவர் சொல்ற நியாயம் இருக்குல்ல, உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரிய தாக்குளுக்கு கூழு ஊத்துற பொம்பளை மாதிரியா இருக்கு.
1: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தல போட்டு.
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரா மாலை மாதிரி தான் யாருக்கும் கோவம் வராது, திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுறீங்க.
2: என்ன குத்து தொலைஞ்சறாத
0: முதற
2: சார்,
0: நீ கூட வா.
2: ஓகே சார்.
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: விளக்க மர கீழே போட்டு வா பக்கி, உன்னால என்ன மாதிரி ஆபீஸ் இருக்கலாம் ஆச்சரியமா இருக்கு. உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷன்ல போய் பாத்துவான்.
1: நான் மட்டும் தனியா போகவா?
2: டெட் பாடி லடிச்சு, நீ லடிச்சு, அதனால நீ தான் போய் பாக்க போ.
1: என்ன சார் நீங்க?
2: என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பத்தாது, நெஞ்சில வீர வேணும், நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போட்டுவோம், தெரியுமா உனக்கு? போ போ.
1: Excuse me, can I come in?
2: ஆமா, டெட் பாடி எந்திரிச்சு எஸ் கம்மிங் சொல்ல போகுது, போப்பல உள்ள.

0: நாங்க எல்லாரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: So you...

0: என்ன மாப்பிள, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னு எஸ்கேப் ஆகி ஓடுறேன்.
1: இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான். வெளியே
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்.
2: இப்ப டிராபிக் பாஸ்ல சாவித்தன் போறான். யாரா இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லம்மா என்ன பிபி ன்னு கூப்பிடுவா.
2: செல்லம்மாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகுறீங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு தி பாயிண்ட், மாப்பிள, உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க எங்க ஆத்துக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வரே, சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களா உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாத்தி முகூர்த்தம் எப்போது, பேசி முடிக்கிறோம். அப்ப நான்
2: கிளம்புறேன்
0: மாப்பிள. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்.
2: என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டுருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன பாக்குறாரு மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க
3: தான். மறக்காதீங்க.
2: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துகிட்டே இருக்குது.
1: இப்ப என்னடா பண்றது?
4: வர ஆணி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
4: என்ன பிரதர், மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துணி சுட சுட சுட சுட கிளை கிட்டி தடவை அதிர்கிற ரயில் அடி.

0: ஹலோ
1: டே மணி, நான் தான்.
0: வச்சு எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானே
1: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
0: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
1: என்னடா இது பேட் ஹேபிட்டு? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
0: டேடே பூபதி கூப்பிட்ற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
1: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்லன்னு கேட்க போற, அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
1: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வர்றேன்.
1: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறான் திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
1: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
1: யாராவது?
2: அதான் பார்த்தவன பத்திக்கு தெரியுமே, நீங்க பார்த்ததெல்லாம்.
1: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமான்னு சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்னலாம் தெரியும்?
3: அவல் மியூசிக்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
1: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
1: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறதுன்னா சொல்லுங்க, நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா, அங்கேயே இருக்கட்டும்.
1: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
1: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
1: நாளை காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌகரியமா இருக்கும்ல?
1: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா என் மூமெண்ட்?
1: டேய் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கல, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. ஏய் அப்படி அழக பார்க்க முடியாது? இது தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க.
4: நினைச்ச கந்தலாய் போகும் கந்தல்.
3: சரிங்கண்ணா,
4: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்க.
3: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அப்படிங்களாண்ணா?
4: ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயரை நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா?
3: இல்லைங்கண்ணா.
4: இனி ஏ ரூபத்துல பாப்ப, அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
3: ஓ,
4: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
3: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலோனானே?
4: இந்த பாரு, இந்த நக்கல், நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுது இல்ல?
3: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ,
4: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
3: இல்லண்ண.
4: இந்த பார், வண்டி மேலதானே மீச வரைஞ்சிருக்கான், எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
3: தகுடு தகுடு.
4: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீச்சு. ஒரு நிமிஷம் இங்கே வா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட்டு தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுன்னு
5: எப்படி புரிய?
4: எப்ப ஆட்டலாம் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. எங்கனக்குள்ளையாச்சும் ஒரு பீடி சிகரெட்டு துண்டை பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. தெரியுதுல்ல?
3: அண்ணா இங்கிட்டு.
4: என்ன போக விட்டு புற மண்டையில் அடிக்கிற?
3: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சங்கண்ணா?
4: வேணாம், எனக்கு பூட்டிக்க தெரியும்.
3: என்னங்கண்ணா அது அநியாயமா இருக்கு? பெரிய டாஜ்மஹால் கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாது, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ எம் ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல இவன் யாரு? டூபிட் ஃபெலோ.

0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் மஞ்சு ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய் என்ன
0: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே என்ன பாத்ரூம் போறா

0: என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ள தங்கச்சியில போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனது உன் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கன்பீஸ்ல கண்ணு பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே.
0: அது எப்படி கன்பீஸ் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன்ன அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏடா கக்கூச பாத்துட்டு இருக்க?
0: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கன்பீஸ். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
0: வரலையே?
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
0: நான் தான் பாத்துக்கிட்டே
2: இருக்கேன். பாத்துட்டு
0: அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா.
2: அதுக்கு என்ன?
0: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு தொடர்ந்து வந்திருப்பாடா.
0: துறக்காம வர முடியாது.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
0: அக்காவ.
2: அப்ப அக்கா அங்க
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா?
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா?
0: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்
0: உனக்கு? கிளியராச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு?
2: இங்க அக்கா பத்தி மட்டும் பேசு.
0: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்பிடு. போ போ போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு. மன்னிச்சுக்கப்பா, தெரியாமப்பா.
2: கவுண்டர் மாறிட்டாடா.
0: எப்பா அவ கவுண்டரா மாறினா, செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா? போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபா 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
2: மணி ஆர்டர்? எதுக்கு நடிச்ச?
0: தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேட்கல. அடிக்கி பேசாம இருறா.
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
4: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச. இங்க பாரு, இறக்கிருவேன்.
0: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
4: ஆமா. ஆ சாரி.
0: அப்ப உனக்கு தாலி ஆர்டர் ஒண்ணு இல்ல, ரெண்டு.
4: ரெண்டு தாலியா?
0: ஆமா. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறோம்ல.
4: அப்ப சரி.
0: உள்ள வையா, அப்ப இருந்து நிமித்தன மணியமாவே.
4: என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ?
0: பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு
4: உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
0: வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போதும். போ.
4: போனா போகுது. 500 ரூபாயா?
0: ஆமா.
4: இது என்ன?
0: இது கூட தெரியல. மண்ட மண்ட
4: நடுச்சி எங்க இருக்கு?
0: கொஞ்சம் பேக்.
4: இதா
0: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
4: போனா போகுது. உச்சி மண்டை தானே?

0: வெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த கல்வி பண்ண போ.
1: என்னங்க இவ்வளவு கிட்ட உட்காந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
2: சுகிசிவம் பேசிக்கிட்டு இருந்தார்.
1: உண்மையை சொல்லுங்க.
2: எஃப்டிவில பொண்ணுகள் எல்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
1: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
2: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
1: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
2: வாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
1: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலைய வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
2: எதுக்கு எதுக்கு?
1: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
3: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும் சொல்லுவாங்க.
1: இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க போங்க.
2: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இத போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
3: டேய் நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதரா, குத்துக்கடா. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்க போங்கடா போங்க.
1: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
2: என்ன?
1: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
2: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
3: என்ன பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்பட்டுறாத.

கண்ட கனவினிலே ஒரு பகுதி இங்கு படையெடுப்பு.

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி நடக்க சொல்றீங்க.
1: இன்னைக்கு அவனுக்கு பொண்ணு பாக்க போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவன் தான் ஹீரோ, ஒரு நாள் தானே விட்டுடு.
2: இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு.
3: என்ன கேவலமா இருக்கு? படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அலகேசன், மேன் ஆஃப் த பியூட்டி.
0: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போனமா ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: ஜீப்ல போனா எவன்டா பொண்ணு கொடுப்பா? ஒரு பென்ஸ் காரு, ஒரு பிளேமா தூக்காரு, அப்புறம் என்ன?
1: ஒரு மசா மசா.
3: அப்படி போனோம் இல்லாட்டி நடந்து போயிருந்தோம்.
4: என்ன எல்லாரும் குசலகுமார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாக்கா?
0: ஏன் பொண்ணு பார்க்க வரோம்னு கேள்விப்பட்டு ஊரை விட்டு ஓட்டாங்களா?
4: தமாசா பேசுறாரு. இவர் தான் மாப்பிளையா?
1: இல்லண்ணே மாப்பிளை இவர் தான், ஆனா இவர் போட்டுக்கிற டிரெஸ் எந்த
4: அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க.
3: வாங்க வாங்க.
5: பொண்ணு பாக்க போறீங்களா? இதுல மாப்பிள யாரு?
1: என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ள இவரு தான், ஆனா இவரு போட்டுக்கிற டிரெஸ் எந்த
5: அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு.
3: படையப்பா
1: நண்பா,
3: மாப்பிள்ள நான் தான், இனிமே டிரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே
1: சரி.
6: அண்ணே
1: மாப்பிள்ள இவரு தான், ஆனா இவரு போட்டுக்கிற டிரெஸ் எந்த இல்ல.
3: அவன் கேட்டானா இந்த டிரெஸ் பத்தி? அவன் கேட்டானா இனிமே டிரெஸ் பத்தி நீ பேசக்கூடாது.
1: மாப்பிள்ள
5: இதுல மாப்பிள்ள யாரு?
7: எனக்கே சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
3: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
1: மாப்பிள்ள இவரு தாமா, ஆனா இவர் போட்டுக்க டிரெஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
3: படையப்பா
5: என்ன கண்றாங்க? பைத்தியம் போலே வந்து வந்து
3: எனக்கு டிரெஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருந்துறேன்.
1: மாப்பிள்ள
8: ட்ரெஸ் இல்லாம தான் அழகா இருக்கீங்க, வாங்க மாப்பிள்ள.

0: இங்கே இருக்கீங்க. உன்னை
1: யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற.
0: யார் ராணி? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். பையன் கொஞ்சம்
1: வச்சுங்கண்ணே, என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற. நான் சும்மாவே இருப்பேன், உனக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: அண்ணே, இவன் யாரா?
3: அண்ணே,
2: அண்ணே, நான் தானே பெருமாள்.
3: என்னடா
2: அண்ணே, எல்லாரும் சொன்னாரு இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துக்க சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள் நீ தானா?
2: என்ன
3: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே?
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயன. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா. ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
4: என்ன
2: போட்டலாம்? கஞ்சா போட்டா? கஞ்சாவா?

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kunduvile na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All are my husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்த எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது, கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே.
5: Wait, your quota next year, March 15th.

இப்போது ஜோர்டன்.

முடிச்சிடலாமா?

0: என்ன கொடிக்காதீங்கன்னா கேட்டு திருவிழாவில் எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்றுக்கா, பாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்?
1: அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
0: எது பிடிக்கலன்னா அப்ப இந்த தமிழ் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா?
1: அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும்.
0: நான் வாசி, நீ தூங்கவா. நான் இந்த தாராட்டான தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது
1: அடிக்காதீங்கண்ணே.
0: ஏய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா?
1: எது?
0: தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடு தான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது.
1: ஐயோ பாவம்,
0: பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ.
1: அப்ப என்ன மாடு கிடைக்கல?
0: என்ன மனுஷன்னு உன்ன சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான்.
2: நான் வரேண்ண.
0: எங்க போற?
2: ஐயோ, போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே?
0: போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுண்ணே.
2: நான் போய் ஒரு கச்சேரி பேசுறேன்.
0: கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீ என்ன?
2: நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசுவேன்டா, அதுக்கு ரேட்டே தனி. ஐயய்யா, ஏனே தவுளாது.
0: பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா?
2: விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா மாறப்படுங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதசியா தூங்குறான்.
0: என்னது நாதசா?
2: அதான் நாகசுரம்னே.
0: ஓ, சாட்ல சொல்றியா?
2: ஆமா.
0: என்ன வர வர நீ ரொம்ப சாட்கெட்ல போற?
2: அப்படி ஆயிடுச்சுண்ணே. அதனால பேசாம வார பிடிங்க.
0: வாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும்.

0: அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன்.
1: நேத்தி கடனா ஏயா, குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல. யோ, நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியா தான் குறியா இருக்க.
0: பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துறேன்.
1: கோவம் வந்து எந்திரிச்சு போய்
0: அக்கா, இங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன்.
2: இல்ல யாரடா எந்திரிச்சு போக சொல்ற?
3: தெரியாம சொல்லிட்டப்பா, முன்ன மாதிரினாலும் தாடிய சொல்லலாம், இப்ப நீ பொண்ண வேற குடுத்துருக்க, மாப்பிள்ள வயிற்றுல புள்ளைய வேற குடுத்துருக்கான். சார், நீங்க இலையில உட்காந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம்.

0: ஏயா, உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா?
1: ஏய், அத பத்தி ஏப்ல நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதிக்காட்டி போறான். மதுரை வீரல பொம்மைய தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 குலம் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண
2: மாட்டேன்.
1: யார் சொன்னா?
2: ராஜா சொல்றான்.
1: எந்த நாட்டுக்கு
2: சொல்லட்டுமா?
1: வேணப்பா,
2: துண்டு தோள்லதான் இருக்குமா?
1: எவன் சொன்னா? எங்க வேணா எடுக்கலாமே.
2: என்ன பிரச்சனை இப்போ?
1: என்ன பிரச்சனைப்பா? என்ன நான் அந்த பொண்ணை திருப்பி தாலி கிட்ட போறேன்னு நீ அதை எதை வச்சு போயிங்கற?
2: உன்னால முடியுமா அது?
1: ஏன் முடியாது? ஆம்பளை பாறானு
2: ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா?
1: எது ஆம்பளைங்கிறது?
2: ஏய்
1: சரி சொல் சொல் சொல் சொல் சொல்
2: சொல் மறைக்காத. ராஜா பாறா. நீ என்ன வெயிட்மா?
0: ஒரு 50 கிலோ இருப்பேங்க.
2: இல்ல போடவே, இந்த கையில கல்லம் போட்டுக்கலாம் சேர்த்தனே.
0: ஆமாங்க.
2: நீ என்னைய வெயிட்?
1: 40
2: ல 2 போச்சுனா 38 கிலோ எடையுள்ள நீ 50 கிலோ எடையுள்ள அந்த பொண்ணை தூக்க முடியுமா? முதல்ல நீ உன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாதோ, இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா?
1: என்ன நானே தூக்க? என்ன
2: நீ சொல்லுமா?
0: முதல்ல ஒரு சொன்னது செய்யா.
2: ஏய் செய்யா,
1: சரி சரி
2: தூக்கு. ஐயேசா முடியல, உன்னையே உன்னால தூக்க முடியல. நீ எப்படி அந்த பொண்ணை தூக்குவே? போய் தானே. ஏமா, இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கே, உன் வாழ்க்கை என்ன வருது?
0: ஏயா, உன்ன
2: அட பாவி மனுஷா.
0: பாவி மனுஷா,
2: அறிவு கட்ட முண்டம்.
0: அறிவு கட்ட முண்டம்,
1: அட எடுத்து வா. திண்ணா அந்த பொண்ண தானா திட்டிப் போறோம். இடையில எடுத்து குடுக்கற வேலைய வச்சிரலாம்.
2: தண்ணியா திட்டுமா?
0: அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தியே? ஏ பாரு, என்னைக்கு உன்ன நீயே தூக்கி காட்றியோ அன்னைக்குல உனக்கு எனக்கு கல்யாணம். போய்
1: அப்பள அந்தால சொல்றானே. இந்தப்பள அவனுக்கு இதே வேலப்பள. ஏ இல்லையே.

0: பாசம் முழுங்கிட்டான்.
1: எட்டனா தொண்டைக்குள்ளே போகாத, டேய் உண்மையை சொல்லு, முழுங்கினியா?
0: ஆமாங்க முழுங்கிட்டேன்.
1: நீ கொஞ்சம் இங்கே இருங்கம்மா, நீ வாடா என் கூட, நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
0: ஒன்றும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
1: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவை முழுங்கினியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன், அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அதனாலதான் காசு முழுங்க போய் சொல்லிட்டேன்.
1: சரி, வாந்தி எடுக்கிற மாதிரி சவுண்ட் கொடுறா. பத்தல, நீ லிப்பு மட்டும் கொடு, நான் சவுண்ட் கொடுக்குறேன், ஓகேயா? 1 2 3 ஒரு வாட்டி. இந்தாங்கம்மா எட்டனா, வீட்டு கூட்டு போங்க.
0: என்ன டாக்டர்?
1: என்ன
0: ரெண்டு நாள் தான் குடுக்கறீங்க?
1: ஆமா,
0: முழுங்கினது எட்டனா இல்ல?
1: எட்டனா தான்மா, பெருங்குடல் வரைக்கும் தான் எட்டனா போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதுவே ரெண்டு நாள் நாமா மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.

0: வந்த சாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
0: போடி போடி போடி.

மலையே உனது கிரீடம் தோழா தீயாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

0: மாப்பிள.
1: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
0: டயட்ல இருக்கேன்.
1: ஆ, வெரி குட்.
0: அப்பா
2: மாப்பிள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்குதாமே, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாம தெரியுமா?
1: அதை வெயி. இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும் தானே? எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த
4: சொல்றது மாப்ள, ஊரே என்ன சிரிக்குது.
1: ஊரே உங்களை பார்த்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
4: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்ள காப்பாத்தணும்.
1: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டினு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் மச்சா காமெடியா
5: பாக்குறேன்? நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
1: மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
6: இருக்காங்க.
1: கை காமிச்சா தப்பாயிராது.
6: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
1: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
6: அச்சோ, அங்க இல்ல, இங்க காட்டுங்கோ. சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ண அடிச்சுட்டு வாங்கோ.
0: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
1: என்ன மச்சான் ரகசியமா இங்க வரையும் கேக்குது?

0: என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
1: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குற்றத்துக்காக நான் உன்ன உள்ள வச்சிருக்கேன்.
0: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்.
2: ஏட்டையா, பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தர மாட்டானயா, உண்மையில செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத.
3: சரா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க?
0: அவங்க எப்படி போன உனக்குயா, மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துறியா?
1: ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
4: ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டன் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு, போங்க.
0: இன்ஸ்பெக்டர் ஐயா,
4: என்னடா
0: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
4: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
1: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்துருந்தீங்களே.
4: ஆமா,
1: நல்லா இருந்துச்சா?
4: சூப்பரா இருந்துச்சு.
1: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
4: ஏண்டா ராசிக்க, போலீஸ்கார மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு.
0: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
4: டியூட்டிக்கு போங்கயா.

0: எஸ் கமன்,
1: வாடா. இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
0: ப்ளீஸ், தேங்க்யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா,
0: ஜனனி எந்தன காரணம்?
1: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு, எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் எடுத்து பரஞ்சில?
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறாள்.
1: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அன்னை இந்திரான்றோம். இருறா, அவங்கெல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இருறா. ஆ சார், இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்பழ ஜாப் ரிசைன் செய்து போயிடுதா?
3: என்னடா
2: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அது அறியல. ஜனனி மாதர் அவ தாமசிச்சிருந்தோ, அவருடைய அச்சனும் அம்மையும் நோர்த்த் இந்தியிலன்னு പറഞ്ഞു.
2: நோர்த் இந்தியா அட்ரஸ்
3: அது எனக்கு அறியல.
1: நீங்கட பேர் என்ன?
3: ஓமனக்குட்டி.
1: ஓமனே, நைஸ் நேம். டேய் டேய் டேய், நான் பேச பார்க்கல, பார்த்துட்டு வந்துறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே.
3: யாரானே?
1: நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சே.

என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர் என் கோ

0: திடீர் மார்க்கெட் கூட்டிருக்கீங்க, ஏதாவது கேஸா?
1: கேஸா மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது, மாமூலு கிமூலு வாங்கினா
0: தானே வண்டி
1: ஓடுது. என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செய்த?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு, என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடங்கனே வாங்கி நாலு பேர் கைய கால பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போடா.
1: நீ வரல என்ன தரமாட்டாங்கப்பா, தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவேன், சொன்னா கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும் போது இடையில ஐயாவா வாடா போனான்னு எதுவும் சொன்னியா?
2: வேற
3: எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும்.
3: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு
1: பேசுற. புரியுதுல்ல? புரியுதுல?
3: சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தர்மம் போடுங்க.
1: ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு சத்தம் இல்லாம கேக்கணும்.
3: சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க.
1: நான் எப்படி அவங்க கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா?
3: வியாபார நேரத்துல உசுர வாங்காதே ஏட்டையா, ரெண்டு பேரும் ஓரம் வரலுங்க.
1: சரிங்க சாமி. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற?
3: அவர்தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு.
1: தள்ளுறா தள்ளுறா போல. டேய் நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
3: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்திரண்டா
3: இந்த தடவை கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா.
1: டேய் ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம்னு தெரியாது, காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
3: என்ன ஏட்டையா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: டேய் போலீஸ் ட்ரைனிங்க்கு இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
3: யோ, இந்த பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம.
1: ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ?
3: போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற, எப்ப பார்த்தாலும்.
1: டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா?
3: டேய்
1: நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
3: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு? உன்னே வச்சுக்கிறேன், என் வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதான். மாமூல் கொடு.
3: இன்னும் போனியால ஏட்டையா,
1: காய்கறி ஆச்சு புள்ள பண்ணு சீக்கிரம்.
3: இதெல்லாம் ஒரு பழப்பு.
1: வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் வெகுமதி நினைச்சுக்க, ஏன் தேவையில்லாம கண்டிப்பா